0: பார்த்தன.
1: இன்னும் கானூகும் والمؤتفكه اهواء فغشاها ما غشا فباي الاء ربك تتمارى